0: ஆசை நஸ்கி உன்சாலி
1: ஓயோடி என்ன ரோய் நீ யாரே நாடிசியோ எந்தா மாங்காடி
2: Kiolong ejumamosi Sarumunare enkagenya Omeza shoso mwane enkagenya Ibuidare angina nai Mayan FM Mayan FM Ore olo shodwal chomati Newang entaise